இன்னும் ஒரு சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

ಪಮ ಪಮ ಗರಿ ಪಮ ಪಮ ಪಮ ಪಲ ನಿಧ ನಿಗ ಸೀಸ ನಿಧ.

இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
2: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
3: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
2: ஒற்றை பெற்றோரா?
3: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? ஸோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறோம். இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதோ வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வை ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்மதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
4: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
3: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்டே ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கல்யாணன்ற ஒன்று ரெக்ககனைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னே தெரியறது இல்லை. இன்னொன்று, இந்த குரூப்பில் ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க.
5: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
3: இப்போ வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாக்கா இது வளர்க்க வேணும்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சல்னா யாராவது எடுத்துட்டு
5: போயிடும், எடுத்துக்குவான்.
3: ஆமா, ஸோ இதைதான் பெற்றோர்கள் வந்து பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசை கோலங்கள் நிகழ்ச்சி.

0: கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.

இதுவரை நேரமும் நேயர்கள் கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் ஜுகம் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது முதல் அடுத்த வரும் ஒரு மணி நேரத்திற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானலை வருவது சங்கீத ராகங்கள். இன்றைய சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் சங்கீத பாடல்களை அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்கள் கேட்கலாம். இன்றைய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு.

இன்னும் ஒரு சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே,

உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகை அரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப்போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் டி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி, 1984 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை கூறாதது, எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

சீதராமൽ கொடுப்பாளி அன்னம். நமது காதல் எங்கும் என்றும் காடாதது.

காலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள், ஆமாம், லட்சிய தம்பதியான நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம், ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகையரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக.

அங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள் கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழல் என காதல் முகம்மதி நுழல் நிழல் நிழல்.

நகையில் வீரசாமும் தனிமையில் மறைத்திருந்தாய். வெள்ளை மல்லிகைகள் செந்தம் பொன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார்.

ஒளிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு, அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே. அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை

ஒரு வானம் கருமேகம் மழை போலும் மலர் தூவும் மயிலாடும் குயில் கூவும் இவையாவும் திருமண எதிரொலிகள். முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டும் பல இன்பம் பல தாண்டும் வனம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை இது

ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை ஆத்தவர் புலவர் புலமைப்பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே. இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவக்கிரகம், எதிரொலி இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலாம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை
தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே பட தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து, கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி. கௌரி மனோஹரியை கண்டேன் ஒரு

ஒரு காரிகை வடிவத்திலே பருவங்கள் சென்றாலும் ராதை

அவை ஆனாலும் என்னுள்ளம் ஊமை. கண் முன்பு அழகான ஆண்மை நான் கல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜியராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர், பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. ஆம், அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக்கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை

ஜெயின் அடிமானே தேவை நானோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை.

அடிமானே இதோ இதோ சேவை நானா நானா. தாங்காது என நான் தள்ள, என நீ அள்ள சுகம்தானன்றோ. தூங்காது

என சொல்ல அடி நீ தொள்ள வரும் நாள் என்ன? விரல்களின் நகங்கள் தழுவிடும் இடங்கள் அழகின் கோலம் முழுதும் காணட்டும் இப்போது. மாலை வேளை ரதிமாறல் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. மாலை வேளை

வேளை ரதிமாறன் பூஜை அடினானே, இதோ இதோ தேவை நானா நானா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன் முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம்

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? பாபா என்னை ஆதரிக்க நீ வா, பாபா என்னை காதலிக்க நீ வா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யார் யம்புலிங்கம். யார் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினர் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ். துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்திரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன், தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன். சுகங்கள் அழகுமிகு ரதங்கள், பெருமை மிகு மதங்கள்.

படித்தால் ஞான கலை அல்லவா, மௌன நிலை அல்லவா. பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமய

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகு மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டிலே ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்.
0: இதோ காட்டிலையில்

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் கானா பாலா குரலில் நா முத்துக்குமார் வரியிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்.
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்ன நம்ப

0: ஏமாற்றும்
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து கொடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவர் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசைக்கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்லும்?

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையே வா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகளில்.

0: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்க மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதை போமா, கதை போமா.
1: இதோ பாடல்.
0: கதை
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன?

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனினாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இந்த ஒளிபரப்பினை நீங்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலை கதம்பத்தில் மாதா சுப்ரபாதம் கேட்டீர்கள்.

0: அமைவாய் மிகு கனிவாய் முதிர் பழமாய் பழனியிலே அருளாய் பெரும் பொருளாய் மன இருள் நீங்கிடும் முருகா அருமுகனே குருபரனே பரவணனே சண்முகனே அனுதினமும் முனைத்தொழவோர் ஆலயமும் வேண்டிலனே அகத்தினிலே மிக தெளிவாய் அமர் துறையும் அன்பரசே இகத்தினிலே இன்பமெல்லாம் என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ.
1: சரி நேர்களை, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காலை கதம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம் நேர்களே.
0: மிக தெளிவாய் அமர் குறையும் அன்பரசே இகத்தினிலே இன்பமெல்லாம் என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ.
1: சரி நேர்களை, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல் இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

மாலை நேரமும் நேர்கள் கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் ஜுகம் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது முதல் அடுத்த வரும் ஒரு மணி நேரத்திற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானலை வருவது சங்கீத ராகங்கள். இன்றைய சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் சங்கீத பாடல்களை அடுத்து வரும் ஒரு மணி நேரம்

இன்னுமோர் சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப்போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, இசையமைத்தவர் மெல்லிசமேந்திரன், விஸ்வநாதன். திரைப்படத்தை இயக்கியவர் டி யோ. பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று இருக்கும் தானே? 55 காவேரி, 62 வளர்பிறை, 71 தங்கைக்காக, 74 தாய் என்ற திரைப்படம், 76 கிரகப்பிரவேசம், 78 ஜெனரல் சக்கரவர்த்தி, 79 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 80 யமனுக்கு யமன், 82 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 83 சுமங்கலி, 84 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து. ம் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனம் வேறந்த கொம்பனம் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

സീതാരാമൽ കൊടുപ്പാളി അന്നം. നമത് കാതൽ എങ്കും എന്നും കാണാതെ.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ, நமது காதல் எங்கோ என்றும் காணாததை.

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திடை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள், ஆமாம், லட்சிய தம்பதியான நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம், ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்துக் கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக.

அங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவைதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள் கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழல்.

பூனல் மழை மழை மழை என பொழிந்தான், தன்னை மறந்தான், பொழிந்தான், தியாகத்தில் மறந்தான். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரசமும் தனிமையில் மறைத்திருந்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தாள்.

பொழிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம் இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

பாடல் குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டம் பல இளமை இளமை இனிமை எது புதுமை.

பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புது

ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை ஆத்தவர் புலவர் புலமைப்பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே. இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவக்கிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலாம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை

முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து, கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்தி பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்தி பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்தி பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்தி பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர், பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. ஆம், அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதியுயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்தி பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

ரதிமாறன் அடிமானே இதோ இதோ தேவை நானானானா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ.

அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை.

ஏனான சொல்ல அடினி துள்ள வரும் நாள் என்ன? விரல்களின் நகங்கள் தழுவிடும் இடங்கள் அழகின் கோலம் முழுதும் காணட்டும். இப்போது மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா மாலை வேளை

வேளை அதிமாறன் பூஜை அடினானே இதோ இதோ தேவை நானா நானா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன் முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில்

ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ? பாபா என்னை ஆதரிக்க நீவா, பாபா என்னை காதலிக்க நீவா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ், துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்தரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன், தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள், அழகு மிகு ரதங்கள், பெருமை மிகு மதங்கள்.

பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமய

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகும் மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
2: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
3: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
2: ஒற்றை பெற்றோரா?
3: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதோ வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா,

0: தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
0: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, ஒண்ணு என்ன போறீங்க, விட முடியாது. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு. அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே. சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர். இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கல்யாணன்ற ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னே தெரியறது இல்லை. இன்னொன்று, இந்த குரூப்பில் ஒரு வித்தியாசமான இதை பார்த்த அப்படின்னா, ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க.
1: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
0: இப்போ வந்து லேட்டஸ்டாக இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாக்கா இது வளர்க்கறது என்னென்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது. புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனா தான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சல்னா யாராவது எடுத்துட்டு
1: போயிடும், எடுத்துக்குவான்.
0: ஆமா. ஸோ இதான் பெற்றோர்கள் வந்து பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
2: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ். பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இந்த ஒளிபரப்பினை நீங்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலை கதம்பத்தில் மாதா சுப்ரபாதம் கேட்டீர்கள்.

பழனியிலே அருளாய் பெரும் பொருளாய் மன இருளில் கெடும் முருகா அருமுகனே குருபரனே பர

0: காட்டினிலே இன்பமெல்லாம் என் உயிரே நீ என்றோ, என் உயிரே நீ என்றோ, என் உயிரே நீ என்றோ.
1: சரி நேர்களே, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காலை கதம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்.
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: மாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவன்ரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து கொடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும். இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
0: இன்னும் இன்னும் எனக்கு ஓர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இதோ பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காற்று நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகளில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: கலங்கரைக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனினாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். ஒழித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது. காற்றலையில் என்று ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான். காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யார் ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவி வரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர்என் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லையானால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது, மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொர்க்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையா சோகத்தில் பிறந்தவை சொர்க்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிவரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்தளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த கவிதைகளின் சாரல். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கவிதைகளில் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவரை கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்றொரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்றொரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்.

உறவிருந்தால் போதுமென்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது. அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது. அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறி கொண்டே இரு. பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதலை வாங்கிக் கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மையில்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாரியாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மையில்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சர்வதேசத்தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு ஏதோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

பாட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம். புதிதாக இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால்.

0: உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனா வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.
1: வசந்த காலங்கள்.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் என் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காற்றிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோல் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: தம்போரி.
1: ஏ காளியம்மா, ஏ உங்க தாட்டி.

0: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னு.

0: எந்த வீடு?
1: ஆ சொல்றேன் வாங்க. நான்
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம். எங்க ஊர்ல

0: நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

காட்டலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நீ தொட்டு நெஞ்சி தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி.
1: காற்றலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காற்றலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவிகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

இசையில் வளைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலி இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கேற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் நம்ம காட்டுகையில் காலை நேரத்தை உற்சாகமூட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவர் என் பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவர் என் பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்று புலந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். ஒழித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது. காற்றலையில் என்று ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான். காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யார் ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள்? வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிவரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவை எல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவை எல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையா சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிவரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்த அளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த கவிதைகளின் சாரல். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கவிதைகளில் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்ற ஒரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறி கொண்டே இரு. பின்னால் பேசுவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, என் காதலை வாங்கி கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாரியாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம் பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம் பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு ஏதோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

பாட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம்.

உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்தது என்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சி ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா. ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரையில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இணைந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன்

இதுவரை நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது. 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவி உன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் அம்மா காட்டுகையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நிச்சயமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காற்றிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பிராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலுடன்தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: நான் போறேன்.
1: ஏ காளியம்மா, ஏய் உங்க தாண்டி

0: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துருங்களா?
1: என்ன லெட்டர் வந்திருக்கு? பாப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அதே ஏன்ட்டு கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள்னு சொல்லி காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்களுடன் காட்டிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்ததை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்னை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி.
1: காட்டலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலைகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரையில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலி இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன், அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது, 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வருது வருது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இனியொரு நேரம் அம்மா காட்டுகையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்று புலந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். ஒழித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது காற்றலையில் என்று. ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான், காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யார் ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள்? வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவி வரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ITRL லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவை எல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவை எல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையா சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிவரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்த அளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து கவிதைகளின் சாரல். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கவிதைகளில் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகு குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்ற ஒரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறி கொண்டே இரு. பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, என் காதலை வாங்கிக் கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மையில்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாரியாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மையில்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. இரு விஷயங்கள் மனம் நொந்து நொந்து மனம் பாறையாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மையில்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்க

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை.

யாருமில்லாமல் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் எல்லோரும் இருந்து மனாதையாக வாழ்ந்து வாழ்வதுதான் கொடுமை. நிறைந்த வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

காட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காட்டலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம்.

0: உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் இன்று அமைதியாகிவிட்டாள். பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் இன்று அமைதியாகிவிட்டாள். பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சி ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனா வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.
1: வசந்த காலங்கள்.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை வந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புளிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.